செல்லு ஐயம் என்று அலர் மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்று.

0: அலர் மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னையாழ்வாள்
1: அமர முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே

0: ಮಣಿವಣ್ಣ ಮುಂದೆ ಬರಿಸಿರ ಕಾಪು ಅಡಿಯೋ ಮೋಡಂ ನಿನ್ನೋಡಂ ಬಿರುವೆಣ್ಣಿ ಹಾಯಿರಂ பல்லாண்டே வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வரைபோல் புக்கு முழங்கும் தப்பாஞ்சியமும் பல்லாண்டு.
1: ಪ್ರಿಯ ಕೇಳುಗರೇ, ಇದುವರೆಗೂ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹಸ್ವಾಮಿ ಮಹಿಳಾ ತಂಡ ಹಾಡಿರುವ ಹಾಡುಗಳು ಹಾಡು ಎಸೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಪ್ರಸಾರವಾಯಿತು.